0: அன்பான பக்தர்களே வணக்கம். இந்த புனிதமான புரட்டாசி புதன்கிழமையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை போற்றி வழிபடுகின்றோம். திருமாலின் திருநாமங்களை உச்சரிப்பதால் மனதில் அமைதியும் வாழ்வில் நம்பிக்கையும் இல்லத்தில் வளமும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இன்றைய நிகழ்ச்சியில் புரட்டாசி மாதத்தின் சிறப்பையும் திருமாலின் எல்லையற்ற கருணையையும் எடுத்துரைப்பதற்காக ஐயா சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா தங்களின் சிறப்புரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகனாலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆழ்வார்களின் பாசுரங்களிலேயே மிகவும் சிறப்புமிக்க திராவிட வேதம் என்று போற்றப்படக்கூடிய திருவாய்மொழி ஆகும். தமிழ்மொழியில் ஆன்மீக இலக்கியங்கள் பல இருந்தாலும் இறைவனை பாடுவதையே தம் மூச்சாக கொண்டு அவதாரங்கள் செய்தவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். அவர்களில் நம்மாழ்வார் அருளி செய்ததுதான் இந்த திருவாய்மொழி. வேதங்கள் அனைத்தும் வடமொழியில் அமைந்திருந்த காலத்தில் சாமானிய மக்களும் இறைவனின் பெருமையை உணர்ந்து உருக வேண்டும் என்பதற்காக தமிழில் அருளப்பட்ட உன்னதமான நூல் இது. வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையும் புனிதமும் இருக்கிறதோ அதே புனிதமும் ஆழமும் இந்த திருவாய்மொழிக்கும் உண்டு என்பதால்தான் இதை திராவிட வேதம்

என்று பெரியோர்கள் போற்றுகிறார்கள். நம்மாழ்வார் அவதரித்த இடம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் ஆகும். பிறந்ததிலிருந்தே உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் அங்குள்ள ஒரு புளிய மரத்தின் பொந்திலேயே யோக நிலையில் அமர்ந்திருந்தவர். ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் நம்மாழ்வாரை பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று கூறுவார்கள். அதாவது இறைவனை அடையும் பாதையில் நிற்கும் அனைவருக்கும் அவரே தலைவராக கருதப்படுகிறார். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். முதலாவது திருவிருத்தம். இது ரிக்வேதத்தின் சாரமாக கருதப்படுகிறது. இரண்டாவது திருவாசிரியம். இது யஜுர்வேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. மூன்றாவது பெரிய திருவந்தாதி. இது அதர்வண வேதத்தின் சாரமாகும். நான்காவது திருவாய்மொழி. இது சாமவேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்களை கொண்டது. திரு என்றால் தெய்வீகம், வாய்மொழி என்றால் வாயினால் அருளப்பட்ட தூய்மையான சொற்கள் என்பதாகும். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்மாழ்வாரின் திருவாயிலிருந்து வெளிவந்த தெய்வீக பாடல்கள் என்பதால் இது திருவாய்மொழி என்று பெயர் பெற்றது. திருவாய்மொழியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இதில் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தும் எளிய தமிழில் அழகிய பாடல்களாக பின்னப்பட்டுள்ளன. ஸ்ரீ வைணவ தத்துவத்தில் அர்த்த பஞ்சகம் என்று 5 முக்கிய விஷயங்களை கூறுவார்கள். அந்த 5 திருவாய்மொழி மிக தெளிவாக விளக்குகிறது. இறைவனின் பரஸ்வரூபம், இறைவன் யார், அவனது எல்லையற்ற கருணை மற்றும் கல்யாண குணங்கள் என்னென்ன என்பதை முதல் திருவாய்மொழியிலேயே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் என்று பாடுகிறார். மனிதனாகிய நாம் யார், நமது இயல்பு என்ன, நாம் இறைவனுக்கு எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் லௌகீக இன்பங்கள் அல்ல, இறைவனின் திருவடித் தொண்டே என்பதை உணர்த்துகிறது. இறைவனை அடையும்படி சரணாகதி தத்துவம், அதாவது நம் முயற்சிகளால் மட்டுமே இறைவனை அடைய முடியாது, அவனது திருவடிகளில் முற்றிலும் சரணடைவதே ஒரே வழி என்பதை வலியுறுத்துகிறது. இறைவனை அடைவதற்கும் அவனது அருளை பெறுவதற்கும் நம் அகந்தையும் சுயநலமுமே தடைகளாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திருவாய்மொழி வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த காதல் காவியமும் ஆகும். ஆனால் இது உலகியல் காதல் அல்ல. ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள தெய்வீக காதல். நம்மாழ்வார் பல பாசுரங்களை தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை தன் காதலனாகவும் பாவித்து அருளியுள்ளார். இறைவன் மீது கொண்ட தீவிர பிரிவினால் ஏற்படும் வேதனையையும் அவனை காணத் துடிக்கும் ஆவலையும் இதில் மிக உருக்கமாக பாடியுள்ளார். மாசரு சோதி போன்ற பாசுரங்களில் மேகத்தையும் பறவைகளையும் இறைவனிடம் தூது விடுவதாக அமையும் பாடல்கள் கேட்போரின் நெஞ்சை உருக்கக்கூடியவை. இறைவன் மீது ஒரு ஜீவாத்மா கொள்ளும் அன்பின் எல்லையை இந்த நாஜகி பாப பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. திருவாய்மொழியை படிப்பவர்களும் அதை பக்தியோடு

0: கேட்பவர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்மாழ்வாரே ஒவ்வொரு 10 பாடல்களின் முடிவிலும் தெளிவாக கூறியுள்ளார். இதை பாடுபவர்களுடைய பிறவிப்பிணிகள் நீங்கும், மனதில் அமைதியும் இறைவனின் பேரலும் எப்போதும் நிலைத்திருக்கும். நாதமுனிகள், இராமானுஜர் போன்ற மாபெரும் ஆச்சாரியார்கள் திருவாய்மொழியை தங்கள் உயிராக கருதி போற்றினார்கள். இராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களை ஆலய வழிபாடுகளில் முக்கிய அங்கமாக மாற்றியதற்கு இந்த திருவாய்மொழியின் மகிமையே முதன்மை காரணமாகும். தமிழ் மொழியின் நயமும் வேதத்தின் ஆழமான தத்துவங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அமுத பெயருக்குத்தான் இந்த திருவாய்மொழி. தினமும் இதில் உள்ள சில பாசுரங்களையாவது படித்து அல்லது கேட்டு வந்தோம் என்றால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கி உள்ளத்தில் பெரும் அமைதியும் தெளிவும் உண்டாகும். இவ்வளவு சிறப்புமிக்க திருவாய்மொழியின் பெருமையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன்.
1: புரட்டாசி மாதத்தின் சிறப்பையும் ஆன்மீக திருமாலை பற்றி பெருமையையும் மிகவும் அழகாக எடுத்துரைத்த ஐயா சுந்தரேசன் ஐயப்பன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களின் அர்த்தமுள்ள வார்த்தைகள் அனைவரின் உள்ளங்களிலும் பக்தியையும் இறை நம்பிக்கையையும் வளர்த்துள்ளன. மிக்க நன்றி ஐயா. இப்போது திருமாலின் புகழை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்டு இறையருளை பெறுவோம். அனைவரும் அன்புடன் பக்தியுடன் கூறுவோம், கோவிந்தா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, திருப்பதி வாசா கோவிந்தா, ஏழுமலையானே கோவிந்தா. திருமாலின் அருளை பெற்று நன்னாளாக அமைய நன்றி, வணக்கம்.

திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி மொரிஷஸ் வானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இதோ விரதத்தையொட்டி நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி கேட்க உங்கள் அனைவரின் அன்புடன் வரவேற்கிறோம்.

ஆம், நாம் விரதமாக இருந்து புரட்டாசி கோவிந்தன் மாதம் ஒரு மாதம் முழுதும் நாம் விரதமாக இருந்து திருமாலை வழிபடுத்தி திருமாலின் திருவருளி பெறுவோமாக. சுவானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை.

நாம் விரதமாக இருந்து புரட்டாசி கோவிந்தன் மாதம் ஒரு மாதம் முழுதும் நாம் விரதமாக இருந்து திருமாலை வழிபட்டு திருமாலின் திருவருளி பெறுவோமாக. சுவானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி.

புரட்டாசி கோவிந்தன் விரலட்டையொட்டி மொரிஷியஸ் வானொலியில் நாம் வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக 1:15 மணி வரை திருமாலை போற்றும் கண்ணனை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ வரும் இந்த பாடல்.

வரும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணை நம்மிடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். பிற்பகல் 1:30 வரை ஸ்ரீமன் நாராயணன் அன்பர்களுக்கு எளிமையானவர், அடியார்களின் உள்ளத்தில் குடிக்கொண்டு உரத்தேன் என்று பாடு காட்டும் ஒழிப்பவர்.

புரட்டாசி சனிக்கிழமை அரிதாகும். அதிலும் திருப்பதி வெங்கடேசா பெருமாளுக்கு ஏற்ற தினம். இம்மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம் ஆகும். புரட்டாசி கோவிந்தன் சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகும்.

திருமாலின் திருநாமங்கள் ஓடியவர் பேரருளால் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக. நாம் வழங்கி வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி கர்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இப்பாடலுடன் நிறைவு பெறும். இன்று இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் அடுத்து சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். திருமால் திருவதி போற்றி போற்று. நன்றி.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kimchi Mauritius.
2: Namaskar.
3: Shodharandariki Hrudayapurvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum Vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
7: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இறைவணக்கம்.

வானொலி இரண்டு 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரையும் அது. கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று தொகுத்து வழங்கப்படும். திருமால் பக்தர்களே, இதோ இப்பொழுது விநாயகனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

திருமால் பக்தர்களே, கோவிந்தன் திருவிழா என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒரு மிக முக்கியமான பெருவிழாவாகும். இந்த பெருவிழாவில் நாங்கள் திருமால் கடவுளை வணங்குகின்றோம்.

திருமால் பக்தர்களை திருமாலுக்கு பெயர்கள் பல உண்டு. கோவிந்தா, முகுந்தா, அச்சுதா, கேசவா, மாதவா என பல பெயர்கள் கொண்ட இறைவன் திருமால்.

பெருமாள் பக்தர்களே, கண்ணனை காண கண்கோடி வேண்டுமா? ஆம் பக்தர்களே, கண்ணனை காண கண்கோடியும் வேண்டும். ஏனென்றால் கண்ணன் அல்லது திருமால் இறைவன்.

நம்முடைய அன்பர்களே, நாம் வணங்கி வந்த கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் நாம் அதிகாலையில் நம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.